0: ஹலோ உள்ளாக்குட் உள்ளாட்டியாக குட்டுங்க சுவிசமான கொள்ளும் மிக்க நாளும் சில்லுசி தமானே எக்கலுன்னு சிபிசியோ கேட்டதுக்கு முன்னால் கவட்டிக்கு தில்லுசி உள்ளுமே கிட்டக்கூட் கிட்டக்கவங்களும் சில்லுக்கு ஜூலை டூ ஒவ்வொங்க கத்தியுங்கள சேன வியாபிக்கு ஜெய்மி ஜெய்மி கையொட்டி இல்லுங்க சீட்டு உள்ளாக்குட்டேக்க சீத்தமானே கலுன்னு திசுமேன கஜானாக்டோக் உள்ளாகுலுக் கிட்டுக்கலு கவுள்ளி ஒசுவர் ஜுவர்த்து நிலுவிமா கஜானத்துக் இசுமைன்னா இப்போ ச கஜானலாமிகமி பிகேலத்துயாத்துக் ஒக்கோனியாக பருத்துக் உள்ளுமிதமானே கலுன்னி கஜானத்துக் இசுமைன்னாலும் இலாக் நாளத்துள்ளி மாற்றியத் நக்கிட்டு நமிட்டு நாள் நகர்த்து குழு பற்றிட் எங்கே அதுங்க சோபிகிசு நைன் ஃபோர் நைன் ஃபோர்ட்டி ஃபைவ் உக்கா சொன்னீங்க தப்பனின் ஜெயமிலும் தேமா உக்காலக்கிட்ட உக்காலாம பின்ன மிகத்துக்கு சவமிங்க பிவள்ளியாயிட்டு சசோளம் சிலர்ஜன் பிவள்ளியாயிட்டு சசோளோட்டில்லுகிட் உக்கால கும்பத்துவாக விட்டு இப்போ சக்கானத்தை தேங்குலாங்க கானத்தை உடலுங்க நல்லியும் நெசோட்டோலும் மத் கஜானத்து நில்லு ஐநுக செய்த அமிசுவீட் அநேர்ஜுவீட் பிறத்தவங்க வளர்த்தாத்தவங்களோ தேங்கமா எங்கிட்ட குழுங்க இன்னுவாங்க தேக்கணுங்கட்டோலு கிசியானி சுமையின கஜான கானத்தை தேங்குலாம் நீங்கள் நேரா பிளத்தில்லுகோலு கானத்தை மியூட்டோனி சின்னிக்கு இதாக உப்பி குசு கத்தகத்தார் தமிழ் சும மிஸ்ஸானு கால கத்தி தினியாகத்தேன் நம்மளும் நிபித்துக்கம்னிக் நைமிங்கலாலம் இப்போ துசன்னியாகல்லுட்ட கவயமையோட்டியாட்டோட்டான இன்னுக் கிசுமியோனிக்காங்க இல்லைனூள்ளோ நிலகோ லங்கம்மியோக் நைமிங்கலாலம் இப்போ இன்னுத்தி தூசங்களும் மிகுட்ட பிவல்லியுள்ள சிங்கமையோட்டானோங்க இப்போ டோபியூட்டக் இன்னுத்தி தூர் நம்மளோ கல்லுநாடு கத்தன்னியாகல்லுனே. Hello, good morning. Welcome to Kulakan CBC North Radio 1 as we broadcast live here in our Ekalui studio. Today being Thursday, July 2nd, I'm your host, Lisanna VIPK, with our technical operator, Jamie. And it is another gorgeous day here in the capital. Oh, the water is like glass. No wind, zero wind. And the mosquitoes were plenty friendly this morning already. Just going to the vehicle from my place. So watch out for the mosquitoes today, I think. It'll probably get much warmer later on if the weather keeps up like this. But we'll get the weather from Jamie shortly. And after the 8 o'clock world report, a big meeting in a small place. The Prime Minister was in Kudjak last week to meet with Inuit leaders. So we'll hear his message for the North and soccer fans. This one's for you. We take stock of Team Canada ahead of Canada's game against Morocco. And celebrating hard work in our communities, a local foundation wants to give money to organizations that are making an impact. And later on in the program, we dig in. Oh, no, that's for Inuttitut Hour. But we'll have the regional news for you at each bottom of the hour with Toby Utak in Inuttitut and in English. But before that, here's the latest weather from Jamie.
1: Well, this morning here in Iqaluit, mainly sunny, wind becoming northwest, 30 kilometers per hour, gusting to 60.